0: Center 95.5, North South 95.6, East West 98.2.
1: You are listening your RM3 Manoranjan Radio. Manoranjan Radio.
2: Your kind of music, all day, all night, right here on your one and only station.
0: கலைவாணியோடு
3: தேனிசை அரங்கம்
0: தேனிசை அரங்கம்
3: காலைதோறும்
0: 7 மணி முதல் 8 மணி வரை
3: எஃப்எம் தாளம் வானொலி
0: எஃப்எம் தாளம் வானொலி

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். இனிய வெள்ளிக்கிழமை காலை அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். இன்று காலை உங்கள் மனதை மகிழ்ச்சி அடையச் செய்யும் இனிய பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் உற்சாகமான தருணங்களுடன் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். இது ஆழம் துறை என்னும் வானொலி மற்றும் தேனிசை அரங்கம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அழகான வெள்ளிக்கிழமையை மகிழ்ச்சியுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் தொடங்குவோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இதோ இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 5ஆம் தேதி. உங்களுக்காக சிவபெருமானை போற்றும் ஒரு பக்தி பாடல்.

நீங்கள் சிவ சிவாயம் என்பது எனப்பன் அல்லவா என்னும் பாடலை கேட்டீர்கள். மணி சரியாக 7 மணி துளி ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 5ஆம் தேதி. இதோ அடுத்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக மமை அருளன், அத்தே எழிலி, தேனருவி பாதினி மற்றும் அம்மை கமலாதேவி உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் கண்டிப்பாக எங்களுக்கு 4020 8070 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம்.

அடுத்ததாக நாங்க கேட்கவிருக்கும் பாடல் அம்மா என்பது தமிழ் வார்த்தை. 1968 வெளியான டீச்சரம்மா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் எழுதியுள்ளார். இசை அமைப்பாளர் டி.ஆர். பாப்பா அவர்களின் இனிய இசையிலும் இசைக்குயில் பி. சுஷிலா அவர்களின் மனதை தொடும் குரலிலும் இந்த பாடல் ஒலிக்கிறது. அம்மா என்ற சொல்லின் மகத்துவத்தையும் தாயின் அளவற்ற அன்பையும் அழகாக எடுத்துரைக்கும் இந்த பாடல் பல தலைமுறைகளாக ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறது. தாயின் அன்புக்கு ஈடு இணையில்லை என்பதை நினைவூட்டும் இந்த அற்புதமான பாடலை இப்போது கேட்டு மகிழ்வோம். இந்த பாடலை சிறப்பாக ஹிஷ்மா சவுண்ட் ஃபிளக்கில் இருந்த தேவன் முதலி, அம்மா சுவிதா, வேதா எழிலன், ராகினி, வெண்ணிலா, ஞானம் ஞானவன், யுவின், பூஜா, அம்மா பாக்கியம் மற்றும் கங்காகோயிலிருந்து ஐயா சிவன், செலன் மற்றும் அம்மா மயன் உங்களுக்காக நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதே அம்மனை நம்முடைய தாய்மார்களே போற்றும் இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அனைத்து தாய்மார்களுக்கும் நாங்கள் அம்மா அம்மை தசனாசி, அம்மா தேவி அப்பாசாமி, அம்மா வனிதா ராமன் மற்றும் அம்மா நீலம் அம்மாசே, அம்மா மனோன் பெருமாள், அம்மா சரோஜினி சஞ்சீவி மற்றும் அம்மா ஆனி கோவிந்தன், அம்மா வினுத யாவு, அம்மா அரசி கந்தன், அக்கா நிர்மலா ரங்காது உங்களுக்காக தருவதில் நாங்கள்

0: வள்ளுவர் வாக்கு நம் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குறட்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் அன்புடன் தருகின்றோம்.
1: மக்கட்பேறு. பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல
2: பிறக்கிசிஷன். On n'en connaît point de plus précieuse que celle d'enfants intelligents. Aucun mal résultant du péché ne saurait toucher pendant cette existence celui qui a des enfants de caractère irréprochable.
3: தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும்.
2: Ce qui est, dit-on, la richesse d'un homme, c'est ses enfants. Cette richesse est constituée par les actions de ses enfants.
4: அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய
2: Beaucoup plus suave que le nectar et, pour les parents, le riz bouilli dans lequel ont joué les petites mains de leurs enfants. Caresser le corps de ses enfants fait les délices de tout son être. Entendre leur babille fait les délices de ses oreilles.
5: குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
2: Douce est la flûte, douce la vina. Seuls le disent ceux qui n'ont jamais entendu le langage amusant de leurs enfants.

0: Le bien qu'un fils procure à son père, c'est de faire en sorte que le monde puisse dire « Quel bien ce père a-t-il fait pour avoir un tel fils ?»
1: பேறு அதிகாரம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மிக பெரிய வாழ்க்கை பாடத்தை வழங்குகிறது. இந்த அதிகாரம் குழந்தைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் நல்ல பண்புகள், ஒழுக்கம், கல்வி மற்றும் மனித நேயத்துடன் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருப்பது, கல்வியுடன் சேர்த்து நல்லொழுக்கத்தையும் கற்பிப்பது, மரியாதை, அன்பு, பொறுப்பு போன்ற பண்புகளை வளர்ப்பது, பிள்ளைகளின் திறமைகளை ஊக்குவித்து அவர்களை நல்வழிப்படுத்துவது, குடும்பத்தில் நல்ல தொடர்பையும் புரிதலையும் வளர்ப்பது. திருவள்ளுவர் கூறுவது போல பிள்ளைகள் அறிவும் பண்பும் நிறைந்தவர்களாக வளர்ந்து சமுதாயத்தில் நல்ல பெயர் பெறுவதே பெற்றோருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம். இன்று நாம் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக என்ன நல்ல விதைகளை விதைக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது ஒரு குடும்பத்தின் வெற்றியே அல்ல, ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் உருவாக்குவதாகும்.

பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் காற்றே பூங்காற்றே. இந்த பாடலை கவிஞர் பா விஜய் எழுதியுள்ளார். இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் மென்மையான இசையிலும் பாடகி கே எஸ் சித்ரா அவர்களின் இனிமையான குரலிலும் இந்த பாடல் உயிர் பெற்றுள்ளது. இந்த பாடல் வெறும் ஒரு மென்மையான பாடல் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற வேண்டும், ஒவ்வொரு வழியிலும் ஒரு சாதனை மறைந்திருக்கிறது என்ற நம்பிக்கையை அழகாக எடுத்து சொல்கிறது. நதி கடலை அடைவதைப் போல மனிதனும் தனது இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை இந்த வரிகள் நமக்கு தருகின்றன. இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக லமிச்சே ஊரைச் சேர்ந்த ப்ரிஷிலா, அஸ்வின், குமிலா, அம்மா சிரோன், அக்கா அருமை, அனே பலன், அனே பரவிதன், அனி வீணா, தனிஷா, வக்வாலிருந்து தனுஷா, தலினா, அக்ஷய், லாமுகிலிருந்து சுஷிலா, சீனிவாசன், ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த அக்கா மாலா, திருமதி விலோஷா, ரிஷ்வோன்லிருந்து அத்தை சீதா, மாமே ராஜு ஜகம்பரம், தாத்தா ரெத்னோ திருவங்காதம், அக்கா சங்கீரா, கமாயா, அக்கா வனிதா, பிரையன், கருணா, கந்திஷ், பிரேனா மற்றும் எவா, அனைத்து மம்பத்தா குடும்பத்துக்கு அளித்து இருக்கின்றோம். நீங்களும் இந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு 4028070 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம்.

உலகின் மிக பழமையான மற்றும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரும் மொழிகளில் ஒன்றாக திகழ்வது நம் மொழியாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழமையான வரலாறு, இலக்கிய வளம், இலக்கண செழுமை மற்றும் பண்பாட்டு பெருமை ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டே நம்முடைய தமிழ் மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணவும் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புகழ்ந்தது காரணமின்றி அல்ல. அன்பை வெளிப்படுத்தவும், அறிவை பகிரவும், உணர்வுகளை நயமாக சொல்லவும் தமிழுக்கு தனித்துவத்தமான சொற்களும் அழகிய இலக்கியங்களும் உள்ளன. சங்க இலக்கியம் முதல் திருக்குறள் வரை, சிலப்பதிகாரம் முதல் நவீன இலக்கியம் வரை தமிழ் மொழி மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் பதிவு செய்துள்ளது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படும் ஒரு மொழி தமிழ். அது ஓர் அடையாளம், ஒரு பாரம்பரியம் மற்றும் ஒரு பெருமை. இன்றைய நாளில் நாம் தமிழை பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதை நேசித்து கற்று அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ஏனெனில் தமிழ் மொழி வாழ்ந்தால்தான் பண்பாடும் வாழும். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பெருமையுடன் தமிழை வளர்ப்போம், தமிழோடு வளர்வோம். அடுத்த பாடல் காத்திருப்பேன் இந்த உந்தன். இந்த பாடலை சிறப்பாக லிஸ்கல்யே ஊரிலிருந்து மமே ராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி, ஆதவன், ருதேசன் அத்திநாயகி, காஜாபிலிருந்து

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 5ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலைய

தார் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இன்று பாகூஜிலிருந்து நர்வதா நேசமணி முன்னே தமது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பா பையன், அம்மா உமிலா, தங்கச்சி பவானி மற்றும் தாத்தா அனைத்து முன்னே குடும்பம் ஆகியோரின் சார்பாகவும், பித்தோ ஊரைச் சேர்ந்த வருங்கால கணவன் துரைவன், மாமே சுந்தரேஷ், முகேஷ் ராஜன், அத்தைமார்கள் அழகி, விமா, ரீனா, ராயன், ரெவலி மற்றும் த்ரியோலேலிருந்து அக்கா ஜெலினா, அத்தான் வேலன், எழிலன், சூரவேல், தந்தானி அனைத்து முன்னே நல்லன் மற்றும் தந்தானி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. சஜுலியாதுத்மா ஊரிலிருந்து இன்று அன்னை மகன் சினான் தமது பிறந்த நாளை முன்னிட்டு அனி வருணா, சிலன், செவிலன், லவானி பிளாட்டாசியோ, அங்கே வேலை செய்கின்ற அத்தனை தொழிலாளர்கள் மற்றும் எஸ்எஸ்டிடிஎஸ் கோவில் உறுப்பினர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பல. சுகினமிலிருந்து அம்மா தோமது குருசாமி இன்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் குழந்தைமார்கள் கட்ரே, செல்வதி, மணி, தேவகி, கசன், சுந்தரன், அருமை அனைத்து குருசாமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அஞ்சலி, சரோஜா, உதயம், ஜெயோ முத்துசாமி, ஜெசிலா, யோசன், வடிவேலு உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை அழகன், அழகி அமெல்யா, எலா, குணால், செல்வி, அவிஷ், ஜவுகா, சினிமா சரோஜினி, தங்கச்சி சுந்தரம், பதன், அக்காவதி குருசாமி மற்றும் அனைத்து பழனி குடும்பம் பாடலை கேட்கின்றவர் அம்மா உமா கங்காது. இதே பாடலை நாங்கள் சரிக்க மற்றும் விஸ்வமித் உச்சமா தமது திருமண நிறைவு நாளை முன்னிட்டு சர்வேஷி, தனேஷ், ராதா, ஷெலா, மெக்னா, ஜனி, புனம், விமா, கமலன் மற்றும் புவாலோன்லிருந்து அனைத்து செலன் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள்.

சார் ஜூலியா துத்மா ஊரை சேர்ந்த அத்தை மத்வி மாதாமுத்து தமது பிறந்த நாளை முன்னித்து கணவன் ரூபன் ராய்வன் மிவன் அழகன் செல்வினா அன்சன் விலன் தலைவி வனிதா காசன் ஜெமா மற்றும் மலை நல்லன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு கலையரசன் கலைவி மற்றும் அம்மா லலினி தம்பி செல்வன் அணி வசந்தா அத்தான் கோவிந்தன் நல்லமுத்து அனைத்து மருதாமுத்து லட்சுமணன் நல்லன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் ஒலிவியாலிருந்து அம்மா சிமி சங்கொரிநாயர் தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் வாழ்த்துகின்றவர்கள் யோகினி செசன் ஸ்ரேயா யுவினா யோனா கேஷவ் கனிஷ் மற்றும் யவ்னேஷ் அனைத்து சங்குனிநய குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பிளையல்லிருந்து மமே சாமி கண்ணுசாமி தமது பிறந்த நாளை முடித்து மனைவி இரினா மகன் சிவன் மற்றும் மகள் சந்தி ஸ்வன் மற்றும் ஸ்னேதி அனைத்து கண்ணுசாமி குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் லக்ரிமா சாப்பியல்லிருந்து அம்மா சுந்தி அமாசை தமது பிறந்த நாளை முனித்து ஐயா சுந்தி அமாசை தமது பிறந்த நாளை முனித்து மனைவி மகிமை மற்றும் மகன் நீலன் மகள் நெலி அனைத்து அமாசை குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை நாங்கள் பூமாலை கிரீஷ் புஷான் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ரிவியா ஜுகாப்பா ஊரைச் சேர்ந்த அம்மா மனுன் தமது பேரன் பேத்திமார்களுக்கும் பாடலை கேட்டிருக்கின்றார் சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் அன்னிமார்களுக்கும் வசந்தா ரூபி நண்பர்களுக்கும் தமிழ் அவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார் ரிஷ்தேயிலிருந்து வீரராகு குடும்பத்தைச் சேர்ந்த வைஷ்ணவி தானி தமது பிறந்த நாளை முடித்து அம்மா யானி அப்பா சச்சின் தம்பி கிரிஷ் அருஷ் தங்கை வியுஷ்டி அம்மாய் மாதேவி தாத்தா காசன் பெரியம்மா யுனா தங்கை திஷ்யா நிதி அனை கார்த்திக் மமே நடராஜன் அத்தை தீபா அம்மாய் அன்னாரூபி தாத்தா சச்சுதா தாத்தா சதா தர்மராஜன் தானம் மாதேகி சந்திரன் தூரமணி அனைத்து வீரராகு மற்றும் தானி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள்

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடலோடு நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. நாளைக்கு காலையில் மீண்டும் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உற்சாகமாக மற்றும் ஒரு சிரிப்புடன் ஒரு புன்னகையுடன் இருக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.